0: விழாவு பசர் தெகாய் விழாவு உபவித்தகின ஆவே
1: வார்த்தா பிட வார்த்தா தமன கூட்டி அட்டே என்எல்வி தனனிதானே நுத்ரையின் ரட்டே சங்கர்தனேட் தெனந்த சக்தியக் பெமின் உபத்தினவா ரட்டத்தினவட்ட தனனிதான்

0: ரேடியோ ITN ரட்டட வக கேன ரேடியோ சத்தியாக லக்கண
1: சவுசு பாய் வினாடி பனஸ்து நாய்.

பதமென் லட்சண ஒன்றன் கண்டவன் வஸ்துவமகி மின்ன பலன்கோ உன் சங்கமென் லட்சண ஒன்றன் கண்டவன் வஸ்துவமகி மின்